நாமபயப்ரதம் ஸ்ரீ நிருசிம்ஹம் மஹாவீரம் நமாமி ரிணமுக்தயே வேத வேதாந்த யக்ஞேஷம் ப்ரஹ்ம ருத்ராதி வந்திதம் ஸ்ரீ நிருசிம்ஹம் மஹாவீரம் நமாமி ரிணமுக்தயே யயிதம் படதே நித்யம் ருணமோசன சம்யிதம் அருணீ ஜாயதே சத்யோ.

நியூ ப்ரமோட் கரலை டேஸ் பர் டேஸ் பிரைம் டைம் ரேடியோ அண்ட் டிவி தொண்டை அங்கசாங் ஹெச் சாவி கண்டெஸ்ட் சத்தோ தின் ஹுண் தக் டேஸ் பர் டேஸ் பிரைம் டைம் ரேடியோ ஹஜ்ஜாரா ஹி பிசினஸ் தி கிராண்ட் ஓபனிங் லைவ் ஆன் லொகேஷன் நால் கர்வா சுக்கே ஹை தே கர்வா ரே ஹை இம்பாசிபிள் இஸ் நதிங் ਤੁਸੀਂ ਵੀ ਆਪਣੇ ਬਿਜ਼ਨਸ ਵਿੱਚ ਵਾਧਾ ਕਰਨ ਵਾਸਤੇ ਦੇਸ ਪ੍ਰਦੇਸ ਰੇਡੀਓ ਦਾ ਲਾਈਵ ਔਨ ਲੋਕੇਸ਼ਨ ਫਰਾਈਡੇ ਸੈਟਰਡੇ ਕਰਵਾਓ ਫਾਰ ਬੁਕਿੰਗ ਕਾਲ ਸਜਿੰਦਰ ਸਿੱਧੂ ਐਟ 416-725-2551